மீஹும் வெலியும் உஃபெத்தவும் வனி எகலாங்கே குளதும் வந்தகம்கே ஹெகிதகுத்தரின்னே தெங் எஹிந்து தியபா மீஹும் இன்சானுங்கே கொத்துகா பிமுகா ஃபித்ருகெம் வமுவே.

0: பின் ஃபஹர் குடாஃபி ஃபோன் நுணகீம வரத்திரவிச்சு டாக்டரும் புனி அண்ண ஆதித்த துவஹு ஃபருவாய ராஜே பேர ஃபுரஞ்சேனியே அஹர மிஹிரி வர பிருகனே கொயிங் ஹுசஃப் அஸ்காமதின் வரங் ஹனாம்வே தி லோய்பா ஹிவ்வருகே வஸ்தக அஹரிங்கே ஹி மியது இந்திஹாய இதிகோணி ஃப்ரீ வீஹா அவஹக அஹன்ன குலாலதி இந்திசார் குரான்
1: message phone wala ma phone shafi phone me ga jasala gen de lo marali ehne ge hin ede mundi bagutum phone ringwe aska ge adu ivuma e phone call ge intizaru ge eno ingiru kotini beru ge ede ge furana salame kuram muli diri ulung gurba kuramunda roomi ge matin shafi hata andik kala